0: அப்படியா?
1: ஜெஸ்ஸ சாப் சமஜ் கயா.
2: நெக்ஸ்ட் எஸ்எம்எஸ்டி கரிச்சந்தி சாஸ்வத் மகாபாத்ரா ஜெயப்பூர் கோராபுட்ரு.